0: ரேட்டு ஸ்டாப் பண்ணி வேடிச்சுட்டு அதை சூட்டு ரேடியோ பிஆர்சி எஃப்எம் 2 அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன மிக்கிறே முகமது யாயா முகமது யாயா நிதம் போன்ற சூட்டு ரேடியோ பிஆர்சி அமஜந்தா செமி அலோ நனும் இந்த மாக்கு எகுண்டுக்கு மாக்கு லிம்போ நனும் போ கோ மி யமதமு கோ மி யமதமு நீ கம் ஜந்தா dabbaji man ɗi pamari ko hawti be'i baali borti jawɗi nden bo eko lotti fuu ɗi saɗi hikka e julde nde kanjum jeeƴama mumi kooɗe noon ɗon koye
1: to assalamu aleykum bandiraɓe fulɓe indiya mouhammad e mi yaya bako alaji ƴami indiya mouhammad e mi yaya